பகுதுபாயில்லாவ மனுஷீத ஆம் நிர்குண யார் நீத ஜானு நான் தும்ரி சாரணும் புறக்க பகுமானு தரபு பயக்குண்டு முகதமோக்பாய் ஏக்கு நிமக்குமார்க்கே குணகாய் அனுக்குராஜி போகுபடியாய் ஹர்கே நாம கீ கதா மனுபாய் போ போஜன காபர சங்கீத ரச்சனா ஜப்தி ஹர் ஹர் நீத பலி சோகர்ணி சோபாத்தனமந்த் ஹிருத பசே பூரண குர்மந்த் சாத சங்க